0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் பாண்டிச்சேரி சிவரஞ்சினி சகோதரி அவர்களுடைய விருப்பத்தில் வண்ணங்கள் என்றும் சொல்லலாம், நிறங்கள் என்றும் சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பாடல்தான் இன்று நம் சபரி வானொலியில் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு பிறந்த நாள் வாழ்த்து மடல் கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சிக்குள் வருவோம். இதோ வாழ்த்து மடல்.
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 15/10/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் பூசப்பன் அவர்களின் பேத்தி தேவஸ்ரீ அவர்கள் தம் 11ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல 100 ஆண்டு வாழ்க என்றும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள். அப்பா செல்வம், அம்மா ஜோதிமணி, அண்ணன் சஞ்சய், மாமா நந்தகுமார், அத்தை விஷ்ணு பிரியா, அப்புச்சி பூசப்பன், அம்மாயி லட்சுமி, தாத்தா கந்தசாமி, பாட்டி குப்பாயி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

என்ன நேயர்களே, ஒரு அழகான ஒரு குழந்தை பற்றி வாழ்த்து மடல் ஒழித்து சென்றது கேட்டு அந்த குழந்தையை நாம் அனைவரும் சபரி வானொலி சார்பாகவும், இயக்குனர் சார்பாகவும், அறிவிப்பாளர்கள் சார்பாகவும், நம் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இதோ நிகழ்ச்சிக்குள் வருவோமா. இன்று பாண்டிச்சேரி சிவரஞ்சனி அவர்களுடைய விருப்பத்தில்தான் பாடல் வளமுற இருக்கின்றது. இதோ தொடக்கத்தில் பாசம் என்ற படத்தில் இருந்து பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு. இதோ பிபி ஸ்ரீனிவாஸ் சுசிலம்மா குரல் இந்த பாடல் தொடக்கத்தில் கேட்டு ரசிப்போம். ஏனென்றால் அவர் ஒரு வித்தியாசமான பாடல்தான் இன்று நம் இதயராகும் நிகழ்ச்சிக்கு தந்துள்ளார். வண்ணங்கள் கொண்டது, வண்ணங்கள் என்றும் சொல்லலாம், எப்படி சொல்வது, நிறங்கள் கலர்கள் அப்படி பலவிதம் தரப்பட்ட பாடல்தான் இது. இன்று நம் சபரி வானொலியில் வளம் வர இருக்கின்றது. இதோ தொடக்கத்தில் பிபி ஸ்ரீனிவாஸ் சுசிலம்மா பாடிய பாடல்.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார். எங்கள் ஊரில் மின்சாரம் இல்லை என்று. அப்படியா, சரி சரி. சூப்பர் பாடல், எங்கெங்கோ சொந்தம் என் வாழ்வில். இது எந்த பாடல் என்று தெரியவில்லை. சரி, அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிசாமி கோகிலா பழனிசாமி அவர்கள், ஏன் தம்பி ஆட்டோ நில்லுப்பா, எங்கே சார் போகணும், சபரி வானொலி வரைக்கும் போகணும், வருவீங்களா? அப்படி தான் நாங்களும் லிஃப்ட் வாங்கின்னு வந்தோம் வேலையில் இருந்து. ஏதோ ஒரு படத்தில் தனுஷ் ஒரு துணி கடைக்கு செல்வார், அப்பொழுது மூட்டை மூட்டையாக ஏற்றி கொண்டு போவார் ஆட்களை. அதுபோல் வந்து இறங்கினோம் 2:30 மணிக்கு நாங்கள் செய்த வேலைக்கு சென்று. அதுபோல் இருக்குது. ஏன் தம்பி ஆட்டோ நில்லுப்பா, எங்கே சார் போகணும், சபரி வானொலி வரைக்கும் போகணும், வருவீங்களா? அதுக்குத்தான் இருக்கேன், வந்துடுவேன். அப்படி என்று ஒரு அழகான ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து நான் இந்த படத்தை பற்றி பாடலை பற்றி சொன்னது கலர் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்குமே, நீங்கள் சொன்னால் பிளே கிடையாது, எந்த எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள், கோயில பழனிசாமி அவர்கள் அந்த குழந்தை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். இந்த தேவஸ்ரீ அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை பற்றி, நம் பூசப்பன் அவருடைய பேத்திக்கு இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள், 11வது வயது, சிறப்பு, வாழ்க வளமுடன். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி தேவஸ்ரீ பாப்பாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் இயக்குனர், பால்வண்ணம் பருவம் கண்டு, அழகான சூப்பரான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து பூசப்பன் ஐயா அவர்கள், என் பெயர் பெயர் தேவஸ்ரீ, வயது 11, அப்பா செல்வம், அம்மா ஜோதிமணி, அண்ணன் சஞ்சய், மாமா நந்தகுமார், அத்தை விஷ்ணு, பிரியா, அப்புச்சி, பூசப்பன், அம்மாயி லட்சுமி, தாத்தா கந்தசாமி, பாட்டி குப்புசாமி அனைவரும் வாழ்த்துகிறார்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை, வாழ்க வளமுடன், பல்லாண்டு வாழ்க, பல நூறாண்டு என்றும், 16 செல்வங்களை பெற்று பெருமாள் வாழ வாழ்த்துகிறோம். நன்றாக படித்து பல சாதனைகளை புரிந்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து இன்னும் பல பிறந்த நாள்களை கொண்டாட வேண்டும் என்று எங்கள் தங்கம் செல்வத்தை வாழ்த்துகிறோம் என்று பாராட்டியுள்ளார்கள் பூசப்பன் ஐயா அவர்கள் அவருடைய பேத்திக்கு. நிகழ்ச்சியின் துவக்கத்திலேயே பாடல் சூப்பர் பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். தேர்வு செய்த சகோதரிக்கு, பாடலை ஒளிபரப்பு சகோதரிக்கும் நன்றி வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துடன், நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, எங்கள் ஊரில் மின்சாரம் இல்லை, என் வீட்டில் என் ஐயா ஏயா எங்கள் ஊரில் மின்சாரம் இல்லை, எங்கள் வீட்டில் என் சம்சாரம் இல்லை ஐயா என்று சரி சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஏதோ ரெண்டும் இல்லைன்னா நிம்மதியாக இருக்கலாம், இருங்க. தொட்டாம்பாளையம் பழனிசாமி போட்ட பதிவுக்கு நம் கீதநேசன் ஐயவர்கள், இன்னைக்கு ஊருக்கு போய்விட்டார்களா, இன்றையா ஊருக்கு போய்விட்டார்களா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துடன், அப்படி ஒரு மனைவி இல்லைன்னா அவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு எல்லோருக்கும், மனைவி ஒரு நாளைக்கு இல்லைன்னா அப்போ தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னவென்று. சரி போகட்டும், நம் நிகழ்ச்சிக்கு வருவோம். அடுத்து புதுக்கவிதை, இந்த படத்தில் இருந்து வெள்ளை புறா ஒன்று கையில் வராமல், இது கேஜே இயேசுதாஸ் ஜானகியம்மா குரலில் இந்த பாடல். தனிப்பக்கத்தில் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள், பாடலை தொகுத்து அனுப்பிய பாண்டிச்சேரி சிவரஞ்சினி, அவருடைய அம்மா கலாவதி, அவருடைய அப்பா லோகநாதன், இவர்களுடன் சேர்ந்து பொள்ளாச்சி முருகன் அவர்களும், தனிப்பக்கத்தில் நம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு அன்பு சொந்தமும் தொலைபேசி வழியில் தொடர்பு கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் பெயரை நான் இப்பொழுது அறிவிக்க மாட்டேன், அவரே வந்து பேசுவார் நம் நிகழ்ச்சியை பற்றி, அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் யார் என்று, சரிங்களா? இதோ அடுத்த படப்பாடலுக்கு வருவோம். புதுக்கவிதை, இந்த படத்திலிருந்து வெள்ளை புறா ஒன்று கையில் வராமலே, இதோ கேஜே இயேசுதாஸ் ஜானகியம்மா குரல் இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். கேஜே யேசுதாஸ் ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் நம் இயக்குனர் கேதநேசன் ஐயா அவர்கள். வெள்ளைப்புறா ஒன்று பாடல் அருமை இனிமை சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் அழகாக ஜோடி வெள்ளைப்புறாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு சிறப்பு சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களால் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த படப்பாடலுக்கு வருவோம். ராமு இந்த படத்திலிருந்து நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஃபேவரட் சாங் என்றால் இதுதான். நீங்களே கேட்டு பாருங்களேன். இதோ இந்த பாடல்.

0: என்ன நேயர்களே, தூங்கி விட்டீர்களா? சுசிலம்மா குரலில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது, தாய் தந்தையை தாளாட்டும் வகையில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி அவர்கள், பச்சை மரம் ஒன்று அழகாக அந்த பச்சை பசேல் என்ற ஒரு மரத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு, நம் கீதநேசன் ஐயா அவர்கள், இச்சை கிளி ரெண்டு என்ற ஒத்தை கிளி எங்கே போய்விட்டது என்று தெரியவில்லையே, ஒத்தை கிளியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சூப்பர் சாங் என்றும் நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி இரட்டை கிளிகளை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்துக் கொண்டு, இதோ தொலைபேசி வழியாக ஒரு நண்பருடன் சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வாங்க வாங்க நண்பா, எப்படி இருக்கீங்க? அறிமுகப்படுத்திங்க, நீங்க யாருன்றது எனக்கு தெரியும், நேயர்களுக்கு தெரியணும் வேணுமா சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரி எல்லாருக்குமே என்னை தெரியும், ஈரோடு மாவட்டம் கோச்சேரிப்பாளையம் சரவணகுமார்.
0: என்ன தவிர
1: நீங்க உட்பட அத்த எல்லாருக்குமே சொல்லிட்டு
0: சொல்லுங்க.
1: சகோதரி சிவரஞ்சனி குரல் நமதில் தான் கலைக் கொண்டிருந்தார்கள். அருமையான பழைய கதைகளை ஒலிபரப்பி சிறப்பாக கலைக் கொண்டிருந்தார்கள். இப்போது இதயராகத்தையும் ஒரு வண்ணங்கள் தலைப்பில் பாடல்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அதிலே பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி ரெண்டு பாட்டு சொல்லி தூங்க

0: பதினோராம் ஆண்டு பிறந்த நாள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நண்பரே, இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பேத்தியுடன் உங்கள் குழந்தைகளுடன் சந்தோஷமாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களையும் உங்கள் பேத்தியையும் உங்கள் மகன் மருமகள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றிங்களா ஐயா, நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி அழகாக ஒரு கருத்துக்களை அள்ளி தெளித்து விட்டு இருக்கின்றார் நம் நண்பர் ஈரோடு மாவட்டம் சரவணகுமார் அவர்கள். பிறந்த நாள் வாழ்த்தியும் நான் அந்த குழந்தைக்கு வாழ்த்தி சென்றுள்ளார். அடுத்து ஒரு பிறந்த நாள் வாழ்த்து மடலை கேட்டு ரசித்துவிட்டு பாடலுக்கு வருவோம்.
2: அன்புடையீர் வணக்கம். இன்று 15/10/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் பூசப்பன் அவர்களின் பேத்தி தேவஸ்ரீ அவர்கள் தம் 11ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்க என்றும் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள். அப்பா செல்வம், அம்மா ஜோதிமணி, அண்ணன் சஞ்சய், மாமா நந்தகுமார், அத்தை விஷ்ணு பிரியா, அப்புச்சி பூசப்பன், அம்மாயி லட்சுமி, தாத்தா கந்தசாமி, பாட்டி குப்பாயி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
1: நன்றி. அழகாக ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மடல் ஒலித்து சென்றது. அடுத்து பாடலுக்கு வருவோம். இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சிவரஞ்சனி அவர்களுடைய விருப்பத்தில் வண்ணங்கள் கொண்ட ஒரு சில படப்பாடல்கள் நம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்க அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:25:28. அடுத்த படப்பாடல் வேட்டைக்காரன். இந்த படத்திலிருந்து மஞ்சள் முகமே வருக. இதோ டி எம் சவுந்தரராஜன், சுசிலாமா குரல். இந்த பாடல்

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. டி எம் சவுந்தரராஜன், சுசிலாம்மா குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களக்கா என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி. மஞ்சள் முகமே வருக, பாடலும் வந்தது, நானும் வந்துவிட்டேன். வாங்க வாங்க. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர், சோலச்சேரி தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல், ஆஹா அருமை, சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், மேச்சேரி அறிவழகன் போட்ட ஒரு பதிவுக்கு, மா என்ற எழுத்துக்கு அறிவழகன் தம்பிக்கு சம்பந்தம் உண்டு. மஞ்சள் முகமே வருக, என்ன எனக்கு ஒன்று தெரியவில்லை மா. அடுத்து நன்றி. அடுத்து பிள்ளையார்பாளையம் பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்னும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. பாரதி தனபால் அவர்கள் சென்னையில் இருந்து, அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி, ஸ்டார் வழங்கி மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், பாரதி தனபால் வந்து வந்துட்டீங்களா அக்கா, வாங்க வாங்க என்று ஒரு வரவேற்புடன் வரவேற்றுள்ளார். வாருங்கள். அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், தம்பி நாளைக்கு கோயம்புத்தூருக்கு வருகை தருகிறார் விஜய் அவர்கள், வருகிறீர்களா பார்ப்பதற்கு, அப்படிங்களா, சரி வரட்டும் பார்க்கலாம். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், மூன்று முகமும் ஒரு முகமாக இல்லை, மஞ்சளும் குங்குமமாக, எப்படி சொல்வது, பத்ரகாளி வேப்பலை தான் கையில் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு அழகான அருமையான மூன்று முகங்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். மஞ்சள் முகமே வருக என்று அந்த பாடலுக்கு. கோகிலா தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், கீதநேசன் ஐயா போட்ட ஒரு பதிவுக்கு, இது மஞ்சள் முகம் இல்லையா பேய் முகம், நான் எதற்கு சொல்வேன், அது நீங்களே தெரிவித்து விட்டீர்கள், ரொம்ப சந்தோஷம். அவர் பாடியது அழகான பாடல், மஞ்சள் முகமே வருக என்று மனைவியை அழைப்பார், பேயை பதிவு செய்திருக்கிறீர்களே அப்படின்ற ஒரு பதிவு. நன்றி நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி போட்ட பதிவு, சிறப்பு அண்ணா நான் வரவில்லை அண்ணா, சென்ற மாதம் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார், நான் பார்த்து விட்டேன், யார் தெரியல, விஜய் அவங்க வந்தது, சரி சரி. அடுத்து செய்யர் சந்திரசேகர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். இனிய மாலை வணக்கம், இதயராகும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, எப்படி இருக்கின்றீர்கள், சிறப்பு. அடுத்து பாரதி தனபால் அவர்கள், யாரையோ எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்காக. வாருங்கள் சகோதரி, எப்படி இருக்கின்றீர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடலுக்கு செல்வோம். எல்லோரும் நல்லவரே, இந்த படத்திலிருந்து சிகப்பு கல்லு மூக்குத்தி, இந்த பாடலும் அழகாக இருக்கும். ஒவ்வொரு வண்ணங்களை குறிக்கும் பாடல், பால் வண்ணம் வந்தது, வெள்ளைப்புறா வந்தது, பச்சை மரம் வந்தது, மஞ்சள் வந்தது, இப்பொழுது சிகப்பு நிறத்தில் வருகின்றது. இதோ சிகப்பு கல்லு மூக்குத்தி, டி எம் சவுந்தரராஜன், சுசிலாம்மா குரலில். நம் இதயராகும் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய பாண்டிச்சேரி சிவரஞ்சினி அவர்களுடைய விருப்பத்தில் தான் இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இதோ இந்த பாடல்.

0: அழகான ஒரு அட்டகாசமான பாடல். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் சுசீலம்மா குரல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தனிப்பக்கத்தில் தேவஸ்ரீக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று திருநின்றவூர் நம் ரேவதி அம்மா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்த்தியுள்ளார்கள். அம்மா எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் ஆகிவிட்டது உங்களுடன் பேசி. நன்றி நன்றி அம்மா, நன்றி. நம் நிகழ்ச்சி இணைந்து பாடலை தனிப்பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் திருநின்றவூர் ரேவதி அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. அடுத்து பாரதி தனபால் அவர்கள் மறைந்திருந்து பார்த்துக்கு மர்மம் என்ன என்று நம் மங்கை அறிவழகன் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் அந்த போஸ்டருக்கான ஒரு பதில், மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன என்று சிரித்துக்கொண்டு போஸ்டரை போட்டுக்கொண்டிருக்கின்றார். நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள் மேச்சேரி அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்கு, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ஒன்றுமில்லை, வெயில் அதிகம். ஆஹா, உங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்கா? இங்கு மழை பெய்து கொண்டிருக்கின்றது. குளிர்ச்சியாக இருக்கின்றோம் 2 நாட்களாக. அடுத்து பாரதி தனபால் அவர்கள் தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி போட்ட ஒரு பதிவுக்கு, நம் 23ஆம் புலிகேசி வடிவேலை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு, சூப்பர் ஒலித்த பாடல், சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள் நம் பாரதி தனபால் அவர்கள். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் சிகப்பு கல்லு மூக்குத்தி பாடல் சிறப்பு, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் பாரதி தனபால் அவர். சிகப்பு கல்லு மூக்குத்தி பாடல் சிறப்பு என்று நம் கீதநேசன் ஐயா போட்ட பதிவு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு அழகாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தொட்டாம்பாளி கோகிலா பழனிசாமி அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை சிகப்பு கல்லு மூக்குத்தி ஜொலிக்கிறது, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி சகோதரி உற்சாகமான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, செம சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்களை பாரதி தனபால் அவர்கள் வரவேற்றுள்ளார். வாங்கண்ணி என்று சிறப்பு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் இயக்குனர் நம் அழகாக ஒலிக்கும் அத்தனை பாடலும் சிவரஞ்சனி ராகத்தில் ஒலிக்கின்றது, சூப்பர் சூப்பர் என்று சிவரஞ்சனிக்கு ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்களா சிவரஞ்சனி? உங்கள் பாடல் அந்த அளவுக்கு அழகாக இருக்கின்றது, சூப்பர். அடுத்து தொட்டாமலை கோகிலா பழனிசாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னவோ என்னவோ தெரியல, சாவித்திரியை கண்முன் கொண்டு வந்துள்ளார், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மேச்சேரி அறிவழகம் மங்கை அவர் பாரதி தனபால் போட்ட ஒரு பதிவு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார் என்றதுக்கு, இப்படித்தான் பாடலை ரசிக்கணும் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அவர்களே எங்கே பார்த்தீங்க சிகப்பு கல்லு மூக்குத்தி ஜொலிக்கிறது சூப்பர் என்று போட்டதுக்கு எங்கே பார்த்தீங்க என்று அவர் பதிவு. தொட்டாம்பாளையம் கோயிலை பயணித்த கொஞ்சமாவது சுறுசுறுப்பாக இருக்கணும், யார் என்று எனக்கு தெரியவில்லையே, என்னையா இல்லை பாடலா இல்லை நீங்கள் பதிவு போடுறதையா எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி போகட்டும், அடுத்து நிகழ்ச்சி அடுத்த இதுக்கு வந்து விடுவோம். பாரதி தனபால் அவர்கள் நேற்று நகைக்கடையில், ஐயோ இதெல்லாம் தேவையே, கிராம 10,000 ரூபாய், 1 கிராம் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கின்றார் நம் கீதநேசன் ஐயா அவர்கள். வாங்கியதை இப்போ குறிப்பிட்டு உள்ளார். அந்த சிகப்புகள் மூக்குத்தியான ரேட்டு போல் இருக்கு. சரி சரி, ஏதோ இருக்கட்டும், ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் வாசித்தேன். மேச்சேரி அறிவழ மங்கையா அவர்கள் எல்லாரும் வாங்க டீ குடிக்கலாம், பாருங்கள் ஞாபகம் கொண்டு வந்து விட்டார். மேச்சேரி அறிவழகன் தம்பி அவருக்கு, அறிவழகன் தம்பி ட்ரிங்க்ஸ் நேரம் ஆகிவிட்டதா? ட்ரிங்க்ஸு என்ன ட்ரிங்க்ஸு? ஐயோ தேவையே இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாமே ஐயா. நான் நிகழ்ச்சிக்குள் வந்து விடுகிறேன், மன்னியுங்கள். அடுத்த பாடலுக்கு வருவோம். எங்கே விட்டேனே தெரியவில்லையே. என்னன்னன் படத்திலிருந்து நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், காரணம் ஏன் கண்ணே, அவர்களே சொல்வார்கள் அந்த காரணத்தை பற்றி. டி எம் சவுந்தரராஜன் ஜானகியம்மா குரல் இதோ இந்த பாடல்.
1: நீல நிறம்

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சேர்ந்தன்றது டி எம் சவுந்தரராஜன், ஜானகி அம்மா குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், நம் கீதநேசன் ஐயா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார், எடுத்து விட்டார், அதை நான் வாசிக்க வேண்டாமே. சரி, இருக்கட்டும், வாசித்து விடலாமா? நீல நிறம், வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம்ன்றது, அதை எத்தனை எப்படி அளந்தால் தெரியும் என்று போட்டிருந்தார்கள். ஆனால் அதை அந்த பதிவை எடுத்து விட்டார்கள், பரவாயில்லை. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், அருமை அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. கோகிலா பழனிசாமி அவர்கள், நம் கீதநேசன் போட்ட ஒரு பதிவுக்கு எவ்வளவு நீளம் இருக்கும் என்று போட்ட பதிவுக்கு அவர் கொடுத்து விட்டார் விளக்கம். அளவுகோல் வைக்க முடியாது அளவிற்கு நீளமாக உள்ளது ஐயா. எங்கள் ஊரில் வானம் வெள்ளையாக இருக்கிறது, எல்லா ஊரிலும் வெள்ளையாக இருக்கும், ஐயோ எங்கள் ஊரில் எப்படி தெரிகிறதையா என்று ஒரு பதிவு. அடுத்து தேன்மொழி அவர்கள் கை கொடுத்து பாராட்டி உள்ளார்கள் பாடலுக்கு. அடுத்து ரொம்ப வேகமாக உங்கள் வீட்டிற்கு வந்து விடுவேன், பரவாயில்லையா ஐயா என்று ஒரு பதிவு. நம் வேகமாக வரணும் இல்லைன்னா, ஓ இதற்கு முன்பு போட்ட ஒரு பதிவுக்கு, பாரதி தனபால் போட்ட பதிவுக்கு, கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு, சரி அது இருக்கட்டும். தேன்மொழி அவர்கள் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி, சூப்பர், கிரேட் என்றும் எம்ஜிஆரையும் டி எம் சவுந்தரராஜனும் கண்முன் கொண்டு வந்து உள்ளார்கள். அளவுகோலை வைக்க முடியாத அளவிற்கு நீளமாக உள்ளது ஐயா என்ற போட்ட பதிவுக்கு, மேகத்தால் மூடிக்கொண்டு கருமையாக உள்ளது ஐயா அப்படி என்று நம் தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள், கீதநேசரையா போட்ட பதிவுக்கு அந்த பதிவு. தேன்மொழி அவர்கள், நீங்கள் பதிவிட்ட பாடல் அனைத்தும் சூப்பர் என்றும், சூப்பர் சூப்பர் என்றும், சும்மா அதிருது என்றும், ஒரு வைரக்கல்லை கண் வைரத்துக்கு மிகுந்த ஒரு பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரையும் நீல நிறம் மேகத்தையும் கண்முன் கொண்டு வந்து உள்ளார்கள். அடுத்து வனிதா நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், என்ன ஊர் என்று தெரியவில்லையே, வாருங்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டிருக்கும் ஒரு நண்பருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: மிகவும் மிகவும் சாராம்சமாக அனைத்து பாடல்களும் இருக்கிறது, அதை விட பதிவிடும் சொந்தங்கள் மிகவும் நகைச்சுவையாக பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதை வாசிக்கும் நீங்கள் அதை நகைச்சுவையாக வாசித்து வருவீர்கள். மொத்தத்தில் இன்றைய இதய ராகம் சூப்பர்.
0: நன்றி, நன்றிகள் ஐயா.
1: நமது நிலைய தலைமை அதிகாரி அவர்கள் மிகுந்த மிகுந்த சிறப்புடன் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பதிவு மேலும் சிறக்க சிறப்பான பதிவுகளை வழங்க வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி ஐயா. நீங்க அப்படியே நன்றி. இன்னொரு நேயர் தொடர்பு கொண்டு இருக்கின்றாரு, அவருடன் பேசிவிட்டு வருவோம், சரிங்களா ஐயா? நன்றி, நன்றி. ஹலோ. ஹலோ.

பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக, இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சிவரஞ்சினி அவர்களுடைய விருப்பத்தில்தான் நிறங்கள் கொண்ட பாடல்கள், வண்ண நிறங்கள் கொண்ட பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா, மற்றும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய சிவரஞ்சினி அவர்களுடைய அம்மா கலாவதி, அப்பா லோகநாதன், இவர்களுடன் பொள்ளாச்சி முருகன் அவர்களும், அடுத்து சென்னையை சேர்ந்த எஸ்ஆர் ஹரிஹரன் என்ற ஐயாவும் நம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து திருநின்றவூர் ரேவதி அம்மா அவர்களும் நம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவோம். என்னாசை மச்சான் இந்த படத்திலிருந்து, கருப்பு நிலா நீதான் கலங்குவது ஏன். சூப்பர். பால், வெள்ளை, பச்சை, மஞ்சள், சிகப்பு, நீலம், இப்பொழுது கருப்புக்கு வந்துவிட்டோம். இதோ இந்த பாடல், கருப்பு நிலா நீதான் கலங்குவது ஏன். இதோ இந்த பாடல் சித்ரா குரலில்.

0: சித்ரா குரலில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் வான்மதி என்று ஒரு நேயர் வந்திருந்தார். எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்தால் ஊர் பெயர் தெரியவில்லை என்று சொன்னேன். அதற்கு நம் கீதநேசன் ஐயா அவர்கள் கழிநீர்குளம் சரவணன் ஐயா அவர்கள் என்று ஆலங்குளம் கழிநீர்குளம் என்று பதிவிட்டுள்ளார். வாருங்கள் ஐயா. நன்றி. அடுத்து தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் தலைமை நிலைமை தலைமை அதிகாரி. ஓஹோ நிலை ஐயோ நிலைய தலைமை அதிகாரி அவருக்கு மேல் அதிகாரி ஊருக்கு போய்விட்டதால் ஐயோ என்ன ஐயோ யாருக்கு சேர்ந்து ஒன்றும் புரியல. சரி நான் படித்து விட்டேன் நீங்கள் போட்டதை. அவருக்கு சற்று ஆனந்தம் அதிகமாக இருக்கிறது. வீட்டில் அவரை கையில் பிடிக்க முடியாது என்று தலைமை அதிகாரியே சரியப்பா சரியா இரு நான் இன்னொரு முறை படித்து விட்டு வருகிறேன். நிலையை தலைமை அதிகாரி அவருக்கு மேல் அதிகாரி ஊருக்கு போய்விட்டதால் அவருக்கு சற்று ஆனந்தம் அதிகமாக இருக்கிறது. வீட்டில் அவரை கையில் பிடிக்க முடியாது என்று தலைமை அதிகாரியை சபரி ஐயா. ஓஹோ சரி சரி. அடுத்து ஆட்டோகர் அண்ணே என்னை துரத்தாதீங்க. ஆட்டோகாரர் அண்ணே என்னை துரத்தாதீங்க. வேகமாக நான் ஓடுனா கீழே விழுந்துடுவேன். என்னை துரத்தாதீங்க என்று ஒரு பதிவு. ஆட்டோகாரும் நம்ம தொட்டாம்பாளையம் கோயிலை பழனிசாமி ஆட்டோவை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். சிறப்பு. அடுத்து பரசுராம் தலட்சுமி ஆகா அருமை இனிமை சூப்பர் என்று பாராட்டி பின்பாட்டாக பாடி ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். பாரதி தனபால் அவர்கள் இன்றைய பதிவுகள் அனைத்தும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி தேவா ஐயாவின் இசையில் தேனான பாடல் அருமை. பதிவை தப்பு தப்பா வாசிக்கிறீங்க. நீங்க தப்பு தப்பா போடுறதே நான் தப்பு தப்பா வாசிக்கிறேனா போங்க. சரி எப்படியோ வாசிக்கிறேன் அல்லவா. சரி விடுங்க. அடுத்து தேன்மொழி அவர்கள் விஜயகாந்தை கண்முன் கொண்டு வந்து மனதை தொட்ட பாடல் என்றும் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு தொலைபேசி வழியாக ஒரு நண்பருடன் சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டு இல்ல உங்களை பாவம்.
1: பரவாயில்ல. முதல்ல பூசப்பன் சகோதரர் அவர்களோட பேட்டி அவங்க பிறந்த நாள் இன்னைக்கு சிறப்பான முறையில அந்த குழந்தை மேலும் மேலும் சிறந்த முறையில வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நானும் வாழ்த்துக்கிறேன்.
0: நன்றி.
1: அந்த குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு பாடல்களை கொடுத்திருக்கிற நம்ம தோழி சிவரஞ்சனி அவங்க முதல் முறையா இதே ராகத்துல அவங்க பாடல்கள் கொடுத்திருக்காங்க. ரொம்ப இனிமையான பாடல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல நம்ம இதே ராகம் கேட்கக்கூடிய நேயர்களும் புதுசு புதுசா பாடல்களை அனுப்புனாங்கன்னா, அதாவது அவங்க அவங்க தேர்வு பாடல்களை அனுப்பும் போது நம்மளும் கிரேட்டியா எல்லாரோட பாடல்களையும் கேட்கலாம்.
0: கண்டிப்பா.
1: அவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் பாடல்களை சிறப்பா வழங்குற உங்களுக்கும் சிறந்த முறையில பதிவு போட்டுட்டு இருக்கிற நம்ம நண்பர்களுக்கும்
0: தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி தான் சொல்ல வேண்டும்.
1: நண்பர் அவர் ரொம்ப அற்புதமா பதிவு போட்டுட்டு இருக்காரு. அவருக்கும் அப்புறம் கீதநேசன் சார் வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி சகோதரரே. நம் நிகழ்ச்சிக்கு வருவோம். என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி அழகாக உரையாடி சென்றார் நம் கோவை ராஜேஷ் அவர்கள். அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக தனிப்பக்கத்தில் ஒரு பதிவுகள். பூசப்பண்ணையா அவர்கள் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணகுமார் அவர்கள் என்னுடைய நண்பர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் சரவணகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முதலில் வந்தது வெள்ளை, அப்பொழுது மஞ்சள், சூப்பர் பாடல். அடுத்தடுத்து சிவப்பு கல் முகுத்தி, அடுத்தடுத்து நீல நிறம் சூப்பர். இந்த இரண்டு பாடல்களும் அருமையான பாடல்கள் என்றும் தனிப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதை நான் வாசிக்க மறந்துவிட்டேன். என்னை மன்னியுங்கள் பூசப்பா. அடுத்து ஒரு பிறந்தநாள் மடல்
2: நற்றினையர் வணக்கம். இன்று 15/10/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் பூசப்பன் அவர்களின் பேத்தி தேவஸ்ரீ அவர்கள் தம் 11ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்க என்றும், 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள். அப்பா செல்வம், அம்மா ஜோதிமணி, அண்ணன் சஞ்சய், மாமா நந்தகுமார், அத்தை விஷ்ணு பிரியா, அப்புச்சி பூசப்பன், அம்மாயி லட்சுமி, தாத்தா கந்தசாமி, பாட்டி குப்பாயி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
0: அழகான அருமையான ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மடல் ஒலித்து சென்றது, கேட்டு ரசித்தோம். அடுத்து ஒரு பதிவு. தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள், மன்னா இன்று பதிவை வாசிப்பவர் சற்று சிரித்து கொண்டே வாசிப்பதால் பிழை பிழையாக வருகிறது. ஐயோ, அதற்கு என்ன அமைச்சரே? மன்னா இந்த மாதம் அவருக்கு ஊதியத்தை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மன்னா. ஏன் அமைக்கிற இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை? அமைப்பாளருக்கு ஏன் இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று? இப்பொழுதுதான் மன்னா சரியாக வாசிப்பார். ஓஹோ, அப்பொழுதுதான் நானே ஐயோ என் கண்ணு தெரியவில்லை. ஏனென்றால் இன்று கொஞ்சம் நான் வேலை பார்த்த இடத்தில் வேலை அதிகம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, ஒரே டென்ஷன் அங்கு. அப்பொழுதுதான் மன்னா சரியாக வாசிப்பார். அப்படியா? எதற்கு? நம் கீதம் நேசிக்கும் கீதம் ஐயாவை கலந்து ஆலோசனை செய்துவிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். சரிங்க மன்னா, வாங்க வாங்க, நல்ல முடிவாக எடுங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கொள்கிறேன். அருமை, அருமையான ஒரு தகவல், அருமையான ஒரு நகைச்சுவை பதிவு. சூப்பர் சூப்பர். ஏனென்றால் நான் இன்று வேலை செய்த இடத்தில் அதிகாரிகள் வந்துவிட்டார்கள், அவர்களுடன் கொஞ்சம் உரையாடல், அந்த உரையாடலில் கொஞ்சம் எனக்கு ஒரு தயக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, இதோ நம் நிகழ்ச்சிக்குள் வந்துவிடுவோம். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சிவரஞ்சனி அவர்களுடைய விருப்பத்தில்தான் பல நிறங்கள் கொண்ட படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள், பாடல்களை தொகுத்து அனுப்பிய சிவரஞ்சனி அவர்களும், அவருடைய அம்மா கலாவதி, அவங்க அப்பா லோகநாதன் அவர்களும், அவர்களுடன் பொள்ளாச்சி முருகன் அவர்களும், சென்னையைச் சேர்ந்த எஸ்ஆர் ஹரிகரன் அவர்களும், திருநின்றவூர் ரேவதி அம்மா அவர்களும், மற்றும் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரனா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் மாலை 4:10. அடுத்த ஒரு பாடலுக்கு வருவோம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படத்தில் இந்த பாட்டு தான் ஒரு ஃபேமஸு, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். இதோ இந்த பாடல். ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், யாரு தெரியவில்லையே. இதோ இந்த பாடலை கேட்டு ரசி.

அழகான அருமையான பாடல். ஹரிச்சுந்தர் அவருடைய குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் பாரதி தனபால் அவர்கள் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கோகிலா தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், மன்னா மன்னா என்ன அமைச்சரே மன்னா, கீத நேசிக்கம் கீதன் ஐயா அவர்கள் கலந்து ஆலோசித்து விட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் மன்னா. என்ன முடிவோ வரட்டும், என்ன முடிவுக்கு வந்து விட்டார், என்ன முடிவு அமைச்சரே? அதற்கு மன்னா, இணைய வானொலியில் அறிவிப்பாளராக அதிகம் யாரும் வராத ஒரு காரணத்தால் அறிவிப்பாளர் அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக ஒரு பாடலை அதிகமாக வழங்க வேண்டும் என்று தண்டனை தந்துள்ளார் மன்னா. அந்த பாடல் வராதே, பார்க்கலாம், நிகழ்ச்சி நிறைவில் வந்தாலும் வரும், எதிர்பார்க்கலாம். யாரும் நம்ம கீத நேசிக்கும் கீதநேசன் ஐயாவா? ஆமாம் அண்ணா, அவரே தான். பொய் பொய், அவர் இல்லை, இவர் தான். அப்படியானால் நான் என்னது இது, அதுக்குள்ளே ஏதோ வந்துவிட்டது. அப்படியானால் நான் மன்னனாக இருந்து என்ன பிரயோஜனம் மன்னா? சபரி வானொலி இயக்குனர் கேட்க வேண்டும் அல்லவா மன்னா? ஓ, இதில் இப்படி வேறு ஒன்று இருக்கிறதோ அமைச்சரே. நடக்கட்டும் நடக்கட்டும், மன்னரும் அமைச்சரும் இரண்டும் இரண்டு பேரும் உரையாடிய ஒரு உரையாடல் ஒலித்து சென்றது, வாசித்தேன். அடுத்து தொட்டாமலை கோயிலா பழனிசாமி அவர்கள், ஊதா கலர் ரிப்பன் வந்துவிட்டது, அடுத்து கூந்தல் கருப்பு என்று வருமோ பாடல்? ஆஹா அருமை, ஆஹா ஆஹா அருமை. கூந்தல் கருப்பு எப்படி வரும், கருப்பு தான் வந்துவிட்டதே. அடுத்து தேன்மொழி அவர்கள், மிக இனிமை இந்த பாடல், ஆஹா அருமை என்று பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடல் கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து கருப்பு கலர் ஊதா கலர் பாடல் அருமை சூப்பர் என்றும் நம் பூசப்பனையா அவர் தனிப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு வரும். சங்கர் குரு இந்த படத்திலிருந்து காக்கி சட்டை போட்ட மச்சம், இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், பாரதி தனபால் அவர்களுக்கு, பாரதி பாரதி நம்ம ஊரில் சரியான மழை, சோலச்சேரியில் மழை பெய்து கொண்டிருக்கும் போல சரி சிறப்பு. தொட்டாமலையும் கோயில பழனிசாமி அவர்கள், தேன்மொழி போட்ட பதிவுக்கு நல்ல செய்தி, எங்கள் ஊருக்கு அப்படியே கொஞ்சம் அனுப்பிவிடுங்க மழையை அப்படி என்று ஒரு பதிவு. பாடலுக்கு போடவில்லை, மழையை பற்றி தான் பாடலை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதோ அடுத்த பாடல் பொற்காலம். இந்த படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா? Thank you.

0: அழகான அருமையான பாடல் ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான்னு சித்ரா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தம் தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி அவர்கள். ஆஹா, நான் நினைத்த மாதிரியே பாடல் வந்துவிட்டது. சூப்பர் சூப்பர். பாடல் தேர்வு செய்த பாண்டிச்சேரி சிவரஞ்சினிக்கு அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அது யாரோட நன்றின்னு தெரியாது. சரி, இருக்கட்டும், பரவாயில்லை. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள் சூப்பர் சாங் என்றும் ஆஹா அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மழையை அனுப்பிவிட்டேன் சபரி சொந்தங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த அவங்க ஊரில் மழை பெய்து கொண்டிருக்கின்ற ஒரு போஸ்டரை நமக்கு கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிறப்பு. அடுத்து தேன்மொழி சகோதரி மலதை தொட்ட பாடல் ஆகா அருமை மிக இனிமை இந்த பாடல் பாடல் இனிது நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு இதோ தொலைபேசியில் ஒரு நண்பருடன் சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வாங்க.
1: தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவங்க வந்து ஒரு பாட்டு கேட்டிருந்தாங்க. அந்த பாட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாட்டு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, பாட்டு அதனுடைய பாடும் தன்மை பாடியவர் குரல் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஆடைகள் பற்றி பழம்பெரும் ஆடைகள் வேலை அப்படின்றது ஒரு தலைப்பை கொடுத்திருந்தாங்க. அதாவது நம்ம இந்திய நாட்டில் எத்தனை நாகரீக உடைகள் வந்தாலும் அந்த சேலை என்பது பழமை மாறாதது.
0: கண்டிப்பா
1: அனைவருக்கும், அதாவது ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவது பெண்களுக்கு இன்றியமையாத சேலைதான்.
0: கண்டிப்பா
1: பலவிதமான நாகரீக உடை அணிந்தாலும், அது அவர்களுக்கு இன்றைய தலைமுறைகளுக்கு ஏற்ப ஆடைகள் மாறுபட்டாலும் என்றைக்கும் மாறுபாடு இல்லாதது அந்த அந்த காலத்தில் கைத்தறி சேலை, நூல் சேலைகள், பட்டு சேலைகள் என்று பலவற்று வந்திருக்கிறது. அந்த காலத்தில் மேநாட்டு கலாச்சாரங்களுக்கு பார்க்க சென்றாலும் நம்ம நாட்டு பெண்கள் அணிந்து செல்வது சேலைதான் அப்படி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் பல நிலைகளிலும். அந்த அருமையான பாடலை
0: ஏனென்றால் இது வந்து நம் நெசவு தொழிலாளர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாடல் சமர்ப்பணம்.
1: சமர்ப்பணம். அது மட்டுமல்லாமல் முற்காலம் பாடத்தில் படத்தில் மாற்றுத்திறனாளியை பற்றி
0: ஊனம் ஊனம் ஊனம் இல்லைங்கோ அப்படின்னு அந்த வடிவேல் இதுல பாடுவார். அதுவும் அருமையான
1: பாடல். ஊனம் இல்லைங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம்.

0: திங்கும்.
1: தேவா போடுவாரு.
0: நல்லா இருந்தா உணவு ஒரு குறையில்லை, உள்ளோ ஊனப்பட்டா உடம்பிருந்தும் பயன் இல்லை. ரெண்டு காலு உள்ளவனும் கெடுக்குதா, சில ஒத்த காலில் நல்ல வழி நடக்குதா. ஊனம் ஊனம் ஊனம் இங்கே ஊனம் யாருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த ஒரு சிறு வார்த்தைகளை பாட வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி நன்றிகள் அண்ணா, நன்றி நன்றி. ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த கைத்தறி நெசவாளருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஊனமுற்றன்னு சொல்லக்கூடாது, ஆனால் இப்போ எல்லாம் தெரிந்து, பேச தெரிந்து, பார்க்க தெரிந்து, காதுகள் கேட்க தெரிந்து, நடக்க தெரிந்த அவர்கள் தான் ஊனம், மன ஊனம் அவர்களுக்கு. ஆனால் உங்களை போல இருக்கும் ஒரு நண்பர்களுக்கெல்லாம் மன ஊனமே கிடையாது. வந்து எப்படி சொல்வது என்று எனக்கு வார்த்தைகள் இல்லை வாழ்த்துவதற்கு உங்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு சிறப்பான ஒரு படம், அந்த பொற்காலம் என்ற ஒரு படம் பார்த்தால் தெரியும், படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படம் ஐயா. நன்றி நன்றிகள் ஐயா. இந்த நேரத்துக்கு இந்த பாடலில், இந்த படத்தில் இந்த பாடல் வேணும் என்று அவர் நண்பர் கேட்டிருந்தார். உடனே நான் எடுத்து அது அவருடைய ஆசையை நிறைவேற்றிவிட்டேன். சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி அண்ணா, நன்றி. என்ன நேயரே, என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி அழகாக உரையாடி சென்றார் நம் சரவணகுமார் அவர்கள், ஈரோடு சரவணகுமார் அவர்கள். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக, தொட்டாம்பாளையம் கோயிலில் பழனிச்சாமி, ஏங்க நான் தான் இந்த அம்மளவுக்கு நன்றி சொல்லி நான் தான் பதிவு போட்டேன் என்று யாரோட நன்றின்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, புரியாமே இருக்கட்டங்கோ. கோகிலா பழனிசாமி அவர்கள் அண்ணாவின் உரையாடல் அற்புதமாக இருக்கின்றது. பாடலும் சிறப்பு பாடுகிறார், அருமை, மனம் மகிழ்ச்சி. நன்றிகள் அண்ணா என்று சரவணகுமார் ஈரோடு சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு அந்த பாராட்டுகள். பாராட்டிய அத்தனை நேயர்களும் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு வருவதற்கு முன்பாக, இன்று நம் சபரி வானொலியில் பாண்டிச்சேரி சிவரஞ்சனி அவர்களுடைய தொகுப்பில் பல நிறம் கொண்ட, வண்ணங்கள் கொண்ட ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்து அனுப்பிய பாண்டிச்சேரி சிவரஞ்சினி, அவருடைய அம்மா கலாவதி, அவருடைய அப்பா லோகநாதன் மற்றும் பொள்ளாச்சி முருகன், இவர்களோடு திருநின்ற ஒரு ரேவதி அம்மாவும், புதிதாக இன்று இணைந்துள்ள எஸ்ஆர் ஹரிகரன் சென்னையை சேர்ந்த நேயர்களும், அடுத்து தனிப்பக்கத்தில் மற்றும் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:34. இதோ அடுத்த பாடலுக்கு வருவோம். படிக்காதவன் இந்த படத்தில் இருந்து ரோஸ் ரோஸ் ரோஸ் ரோஸ், இது இந்த பாடல். இது யார் பாடியது என்று தெரியவில்லை. ஜி கே ரணித் ஜெயா என்று வந்தது எனக்கு பதிவில். இது சரியா தப்பா எனக்கு தெரியவில்லை. இந்த பாடலை கேட்டு ரசிக்கும் நேயர்கள், இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் யார் என்று பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே, அல்லது தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி அவர்கள், தேநீர் அருந்தும் நேரத்தில் ஒரு சுறுசுறுப்பான பாடல், சிறப்பு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தனிப்பக்கத்தில் பூசப்பண்ணையா அவர்கள், கருப்பு கலர் ஊதா கலர் பாடல்கள் அருமை, காக்கி சட்டையில் இருந்து சிகப்பு மஞ்சள் பச்சை சென்று விட்டது, அருமையான பாடல் சூப்பர் என்னும் தனிப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு ஒரு வாழ்த்து மடல்.
1: 15/10/2026 வியாழக்கிழமை இந்நன்னாளில் ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் பூசப்பன் அவர்களின் பேத்தி தேவஸ்ரீ அவர்கள் தம் 11ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்க என்றும், 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள் அப்பா செல்வம், அம்மா ஜோதிமணி, அண்ணன் சஞ்சய், மாமா நந்தகுமார், அத்தை விஷ்ணு பிரியா, அப்புச்சி பூசப்பன், அம்மாயி லட்சுமி, தாத்தா கந்தசாமி, பாட்டி குப்பாயி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

அழகான அருமையான ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மடல் ஒலித்து சென்றது. நன்றி. அடுத்த பாடலுக்கு வருவோம். பிரேம பாசம் இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியன் ஜானகி அம்மா பாடிய பாடல் வண்ணம் இந்த வஞ்சியின் வண்ணம். இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரலில் வண்ணம், இந்த வஞ்சியின் வண்ணம் ஒழித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை ஒழித்த பாடல்களும் தற்போது ஒழித்து கொண்டிருக்கும் பாடலும் அருமை. நிகழ்ச்சி இன்று மிக மிக சிறப்பாக சுறுசுறுப்பாக சென்றது. பாண்டிச்சேரி சிவரஞ்சனி அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கோகிலா பழனிசாமி என்று ஒரு அழகான ஒரு பதிவை போட்டுள்ளார்கள். நன்றி, நன்றிகள் ஐயா. இதோ பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: வணக்கம். பலமுறை சொன்னேன்,
0: வேணா வேணா, ஒரே முறை போதும்.
1: அப்பப்பா என்ன சொல்றது, இது ஒரு தனி உலகம். சொந்த குடும்பத்தோட நான் இவ்வளவு நேரம் ஒரே வாழ்ந்தது மாதிரி திருப்தி கொடுத்துப்பீங்க நீங்க.
0: நன்றி, நன்றி.
1: எப்படி சொல்றது, அங்க பேசுறவங்க இந்த கமெண்ட் உங்க சிரிப்பு சத்தம் கொழுத்து வழி மாதிரி, அதை எப்படி சொல்றதே வார்த்தையே இல்ல. போங்க, சூப்பரா இருந்தது எல்லாம் நிகழ்ச்சிக்கலாம்.
0: கடவுளே கடவுளே, நான் சிரித்தேனா? ஐயோ,
1: கண்டிப்பா செல்போன் செல்போன் மணி போல் சிரித்த வழி இவளா, அது உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா நீங்க செல்போன் படிக்கிட்டு சிரிக்கிறீங்க.
0: இந்த அளவுக்கு ஐஸ் வச்சா கோல்ட் ஆயிடும் சிவரஞ்சனி. ஏற்கனவே 2 நாட்களாக மேகமூட்டத்துடன் இருக்கின்றது நான் இருக்கும் பகுதியில்.
1: ராஜேஷ் போலவே பேசாது அடிக்கடி. அப்புறம் ஈரோடு சரவணகுமார் சகோதரரோட நான் ரொம்ப பேசணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு ஒரு குரலை கேட்டேன், எனக்கு வந்து அவர் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரல் நம்மளால வெளியிட முடியல. இதுல சொல்ல விரும்புறேன், மேஜர் சித்தராஜன் இருக்கார்ல பழம்பெரும் நடிகர், அவர் வாய்ஸ் எனக்கு இவர் பொருள்கிட்ட ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலமும் தமிழும் கலந்து அதுக்கு இரு விழி மொழி மொழியில பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் மேஜர் சுந்தராஜன் அவர்கள். அது வந்து எங்க சரவணகுமார் பிரதர்கிட்ட இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நம்ம பழனிசாமி பிரதர், ஐயோ என்ன
0: சேட்டா,
1: அவரும்
0: இல்லன்னா ரெட்டை வாழ்க்கை இல்ல, போர்வால் போர்வால் ரெட்டை வாழ் இல்ல போர்வால்.
1: ஆயாசத்துல சொல்லுவாங்க தெரியுமா, முந்திரி பருப்பு இருந்தாலும் பிடிக்கும் அந்த மாதிரி அவரு. அப்புறம் நம்ம ரேவதி அவங்க மேடம், அப்புறம் இன்னொருத்தன் தேன்மொழி, அதுல இருந்து பாரதி அவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அப்பா ராஜேஷ் அவர்கள், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, அப்புறம் என் பெற்றோர்கள், அப்புறம் நண்பர்கள், அப்புறம் மனோகரண்ணா, அப்புறம் புதுசா வந்த ஹரிகரன் அவர்கள், எல்லாருமே வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க விருப்ப பாடல கொடுக்கணும், நம்ம இதே மாதிரி என்ஜாய் பண்ணணும். நம்ம செவரி எஃப்எம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல பல பல மனிதர்கள் வந்து இது 2 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம்
0: நடக்கும். சரி சரி சரி, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 10 மணி நேரம்னா அக்காவுக்கு வேற வேலை செய்யணும் இல்லையா? இப்போ இப்போ நிகழ்ச்சி, ஆமா இப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு போறதுக்குள்ள பால்கார் ஓடிடுவாரு. இப்போ போய் பால் வாங்கவே முடியாது, டைம் இல்லை எனக்கு. நாளை காலையில தான் வாங்கணும். எப்பவுமே இதே ராக நிகழ்ச்சி நான் நடத்தும்பொழுது மாலையில் வாங்க எனக்கு டைம் இருக்காது, பால்கார் போயிடுவாரு. காலையில வாங்கின்னு வந்துடுவேன். எவ்வளவுதான் நன்றி, நன்றி, நன்றிமா, நன்றிமா, நன்றி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். சிகரம் இந்த படத்திலிருந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, இதோ இந்த பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா? நன்றி, நன்றி, நன்றிமா, நன்றி,
1: நன்றிமா.

0: நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது. எஸ்பிபி குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள், சிவரஞ்சனி அவர்கள் பேசுவது காஷ்மீரில் இருக்கும் குளிர்காற்று சத்தியமங்கலத்தில் வீசியது போல் உள்ளது. ஐயோயோயோ, சிவரஞ்சனி அவர்கள் பேசுவது காஷ்மீரில் இருக்கும் குளிர்காற்று சத்தியமங்கலத்தில் வீசுவது போல இருந்தது. அது மட்டுமல்ல, இமயமலையிலே இருக்கும் பனிக்கட்டிகள் அனைத்தும் எங்கள் கைபேசியில் புகுந்து விட்டது போல் இருக்கின்றது. அவர் பேசுவது சூடாக இருந்தா கைபேசி குழுகுழு என்று ஆகிவிட்டது. ஐஸ் வைக்கிறார், ஐஸ் வைக்கிறார் சிவரஞ்சனிக்கு. மென்மையான குரல், சிறப்பான பாடல் தந்ததுக்கு நன்றிகள். மீண்டும் அவருக்கு, சிவரஞ்சனி அவர்களுக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் என்று ஒலித்த பாடல் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி சென்றுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து நன்றி. இதோ மறுபடியும் சகோதரியுடைய, ஹலோ
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: சொல்லுமா,
1: நான் பாப்பாவுக்கு விஷ் பண்ணுவேல சொல்லிடுவேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா நைட்டுக்கு சாக்லேட் வராது, கேக் வராது, அதால இப்பயும் சொல்லி விட்டுடுங்க.
1: செல்வ மகளான தேவஸ்ரீ அவன் தாய் பேரு கொண்ட ஜோதியோடு பிரகாசித்து வாழணும். அவர்கள் 11வது வயதா, அவர்கள் 11 வயதுன்னு போது ரெண்டு என்னத்தையும் கேட்டீங்கன்னா, 10 ஒரு பாகம் முடிஞ்சிருச்சு, 2வது பாகத்துல கால வைக்கிறாங்க. இது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும், ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெண்மணியாக வளருவார்கள். அவர் போல் தழித்தவர்கள் போல் வேறிட்டு வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று பலதார எங்கள் குடும்பம் சார்பாக, எல்லோரும் சார்பாக அவங்களை வாழ்த்துகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றிமா, நன்றி வாழ்த்தியதற்கு நன்றி. நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம், சரிங்களா? ஓகே ஓகே, நன்றிமா நன்றிமா நன்றிமா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இது ஒரு வாழ்த்து மடல்.
2: அன்புடையீர் வணக்கம். இன்று 15/10/2026 வியாழக்கிழமை. இந்நன்னாளில் ஈரோடு மாவட்டம் திண்டல்மலை தெற்கு பள்ளம் பூசப்பன் அவர்களின் பேத்தி தேவஸ்ரீ அவர்கள் தம் 11ஆம் ஆண்டு பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு வாழ்க என்றும், 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள். அப்பா செல்வம், அம்மா ஜோதிமணி, அண்ணன் சஞ்சய், மாமா நந்தகுமார், அத்தை விஷ்ணு பிரியா, அப்புச்சி பூசப்பன், அம்மாயி லட்சுமி, தாத்தா கந்தசாமி, பாட்டி குப்பாயி மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.
0: என்ன நேயர்களே, ஒரு அழகான பிறந்தநாள் வாழ்த்து மடல் ஒலித்து சென்றது. இதோ ஒரு சகோதரருடன் சிறு உரையாடல். ஹலோ
3: ஹலோ,
0: வாங்க ஐயா.
3: வாழ்த்துக்கள் மேடம், நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது.
0: நன்றி நன்றி.
3: நிறங்களை பற்றி பாடல்கள், அது எனக்கு பிடித்த ஒரு பாடல் வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன், அதுவும் வந்துவிட்டது.
0: என்ன பாட்டு அது? அந்த பொற்காலத்தில் தானே?
3: இல்ல, வண்ண பாட்டு வாராயோ, பெண்ணிலே பாதை இல்லை. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க.
0: உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருந்தது ஐயாப்பா, இல்ல மறுபடியும் போடவா அந்த பாட்டு கேக்குறீங்களா?
3: இல்ல பரவாயில்ல, அது நீங்க நேரத்தை கருதி நான் அது கொஞ்சம் கேட்டேன், பரவாயில்லங்க. அதுல ஒரு ஏத்த இறக்கமான ஒரு சூழல் அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா,
3: நீயுமில்லை பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் வாசை இல்லை,

0: பிடித்து வைத்தால் வானத்தில் ஏணி இல்லை. தள்ளி தள்ளி நீ நடந்தால் சொல்லிக் கொள்ள வார்த்தை இல்லை. அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
1: ரொம்ப பிடிக்கும். அதே போல அந்த நட்சத்திரத்தை பூவாக்கி எடுப்ப அந்த அம்மா அங்க கிடைக்கல அவங்களுக்கு, அந்த அந்த ஒரு வரியும் நல்லா இருக்கும்.
0: சகோதரி பாண்டிச்சேரியை சேர்ந்த சிவரஞ்சனி அவர்களுக்கு நன்றி. ஒலிவரத்தில் கடமையாற்றிய தாமோதர மனுஷியம் ஆகிய உங்களுக்கும் மிகுந்த நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றிகளையா. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். இது ஏதோ ஒரு பதிவு வந்திருக்கின்றது, பார்த்துவிட்டு வருவோம். தனிப்பக்கத்தில் பூசப்பனை அவர்கள், வண்ணத்திலேயே இரண்டு மூன்று பாடல்கள் வந்துவிட்டது, பரவாயில்லை. பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. பாடலை தேர்வு செய்த அனுப்பிய சகோதரிக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை பதிவு செய்த அனுசியா சகோதரிக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இதுவரையிலும் என்னுடைய பேத்தி தேவஸ்ரீக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி என்று தனிப்பக்கத்தில் நம் பூசப்பண்ணையா அவர்கள் வாழ்த்தியுள்ளார்கள் எல்லா நேயர்களுக்காகவும். இதுவரை நம் சபரி வானொலி இதயராகம் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சிவரஞ்சினி அவர்களுடைய தொகுப்பில் வர்ணங்கள் கொண்ட நிறங்கள் கொண்ட ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

அன்பான சௌரி வானொலி சொன்னங்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 8:02. திரைக்கான நிகழ்ச்சி திரைக்கணில் உங்கள் பிடித்த பாடலை குரல் பதிவாக பதிவிடுங்கள். நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தனசி பரசுராமன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் படகோட்டை படத்திலிருந்து ஒரு TMS குரலில் ஒரு சூப்பரான பாடல்

நிகழ்ச்சியோடு இணைந்து தேன்மொழி முருகன் சகோதரி வந்து நிகழ்ச்சிறக்க வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதேமாதிரி சென்னை மோகன் ரங்கம் பத்மாவதி ஐயா நிகழ்ச்சிறக்க வாழ்த்துக்கள் சொல்கிறார். நன்றிகள் ஐயா. நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மின்னல் ஐயப்பன் ஐயா விருப்பத்தில்

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

நிகழ்ச்சியோடு இணைந்து கோகிலா பழனிசாமி நிகழ்ச்சியிற்கு வாழ்த்துக்க சொல்கிறாங்க. கீதா குமார், தீபா குமார் நிகழ்ச்சியிற்கு வாழ்த்துக்க சொல்கிறாங்க. நன்றி மாறு, நிகழ்ச்சியோடு இணைந்து பதிவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒழித்த பாடல் படகோட்டி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் டிஎம்எஸ் குரல். பாடலுக்கு விருப்பம் மின்னலை ஐயப்பன் ஐயா விருப்பத்தில் பாடலை கேட்டு பதிவு முத்துகிறார். ஐயா என் பாடலை வழங்கினதுக்கு நன்றி நன்றி அப்படி சொல்கிறார். நன்றிகள் ஐயா. நேற்று அடுத்த பாடலாக சென்னை மோகனரங்கம் பத்மாவதி ஐயா விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல்

0: திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. மன்னாஞ்சி மன்னன் படத்துலேருந்து டிஎம்எஸ் வர்றது ஒரு அற்புதமான பாடல். பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை மோகன்ரங்கம் பத்மாவதியா ஐயா விருப்பத்தில் ஒலித்தது. பாடலை கேட்டு பதிவு முடித்துகிறார். பாடலை வழங்கினதுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்கிறார். நன்றி ஐயா, ஒரு அருமையான பாடல் தெரு, நன்றி. நீச்சல் அடுத்த பாடலாக சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல். இதுவும் ஒரு சூப்பரான பாடல் தான்.
1: சீவி முடிச்சு சிங்காரிச்சு செவந்த நெத்தியில் பொட்டும் வச்சு ஆவல் தீர
0: படிக்காத மேதை ஒலிக்கும் பாடல்.
1: சீவி

பார்வையாலே கண்ணி போட்டியா, அதில் பக்குவ மாமா பிழையே பின்னி போட்டியா. ஐ பார்வையாலே கண்ணி போட்டியா, அதில் பக்குவ மாமா பிழையே பின்னி போட்டியா. பயமும் வெட்கமும் தள்ளி போட்டியா, பயமும் வெட்கமும் தள்ளி போட்டியா. சிரிச்சு பல்லை

அள்ளி ராணி அந்த ஆனழகரோடு சேர்ந்து வாழ போற நீ. நான் கச்சிதமா சொல்லுவதை கொஞ்சம் கவனி, நான் கச்சிதமா சொல்லுவதை கொஞ்சம் கவனி. கொஞ்ச காலத்திலே புலந்திரனை கொஞ்ச வேணும் நீ. சீவி முடிச்சு சிங்காரிச்சு செவந்தனத்தையே.

திரைக்கான நேரத்தில் ஒரு ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. படிக்காத மேதை படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பத்மாவதி அம்மா விருப்பத்தில் ஒளித்தது. பாடலை கேட்டு பதிவும் கொடுத்துறாங்க. என் பாடலை வழங்குறதுக்கு நன்றி மகிழ்ச்சி சொல்கிறாங்க. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடலுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவு விட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீட்டில் அடுத்த பாடலாக தேன்மொழி முழுகள் சகோதரி விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் ஒலிக்கும் பாடல்.

0: செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா. நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடு என்ன செய்தது
0: நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால்

மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான்.

திரைக்கணிஷில் ஒரு சூப்பரான படம் விழித்தது. நான் என் பிறந்த என் படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல் டிஎம்எஸ் குரலில். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேர்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக ஒழித்தது. பாடலை கேட்டு பதிவு கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே பரசுராமன் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிடுறாங்க. நன்றிம்மா, ஒரு அருமையான பாடல் தெருவுக்கு நன்றி. ஒழித்த பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீச்சல் அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல் தான். நிலையத்தில் நேரம் 8:26.

0: திரைக்கணேஷில் அடுத்த பாடலாக சிந்து பைரவி படத்துலேருந்து, சிந்து பைரவி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், ரெட்டியார்பேட்டிலேருந்து தீபா குமார் சகோதரி விருப்பமாக ஒழிக்கும் பாடல், சூப்பரான பாடலுமா, இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்.
1: ஆனா உங்ககிட்ட எதை கொட்டு விட போறேன்னு தெரியல. ஐ திங்க் என் மனசு கொட்டு விட போறேன்னு நினைக்கிறேன்.

0: வணக்கம், வாங்க வாங்க.
1: மேடையில் எங்கூட சவால் விட்டு கைதட்டு வாங்கின சிந்து, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல மியூசிக் டீச்சர்.
0: சாப்பிட போலாமா?
2: முதல்ல செவிக்குணவு, அப்புறம் தான் வயிற்றுக்கு.
1: வழக்கமா விருந்துன்னா என்னத்தான் பாட சொல்லுவீங்க? இன்னைக்கு ஃபார் சேஞ்ச் சிந்து பாடுவான்.
0: என்னால இப்ப பாட முடியாது. ஏன் பாட முடியாதுங்கிற? நான் ஷாக்ல இருக்கேன், உங்களெல்லாம் சந்திச்ச அதிர்ச்சியில இருக்கேன். ஷாக்.
2: ஒரு பாட்டு பாடுமா?
0: என்ன சார் பாடுறது?
3: திருவையார் அதிவீர பாண்டிய விருப்பம், ஒரு நாட்டு பாடல் பாடுறது,

ஒலித்த பாடல் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. சிந்து பைரவி படத்திலிருந்து சித்ரா குரலில் ஒரு அற்புதமான பாடல் ஒலித்தது. பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பேட்டை தீபா குமார் சகோதரி விருப்பமாக ஒலித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல், அற்புதமான பாடல் தெரிவு. நன்றி, ஒவ்வொரு நன்றி நன்றி. பாடலை கேட்டு பதியும் கொடுத்துக்கிறாங்க. என் விருப்ப பாடலை வழங்கிய தனலட்சுமி பரசுராம அண்ணாவுக்கு நன்றி நன்றி சொல்கிறாங்க. நன்றிமா, நிகழ்ச்சிகளில் இணைந்து ஒரு அற்புதமான பாடலை தேர்வு செய்த பதிவிட்ட உங்களுக்கும் நன்றி. பாடலை கேட்டு பதிவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீட்டில் அடுத்த பாடலாக ஒரு சூப்பரான பாடல் தான் அடுத்த பாடல்.

ஒரு அற்புதமான பாடல். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து சங்கர் சகோதரி விருப்பமாக அழகன் படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல், அதாவது இந்த இரவு நேரத்தில் ஒரு மென்மையான பாடல் ரசித்து கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாடல்.

ஒழித்த பாடல், ஒரு சூப்பரான பாடல். அழகன் படத்திலேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சங்கர் சகோதரர் விருப்பமாக ஒழித்தது. நன்றி ஐயாப்பா அப்படின்னு சொல்லி பாடலை கேட்டு நன்றி ஐயான்னு சொல்லிட்டு பதிவு கொடுத்துக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஐயா, ஒரு அருமையான பாடல் தேர்வுக்கு நன்றி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் அடுத்த பாடலாக தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல்.

திரைக்கான விஷயத்தில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது, பொன்வண்டு படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தேனி மாவட்டம் ஹரிச்சந்திரன் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. ஆனால் பாடலை கேட்ட நண்பரை தான் ஆளை காணும். பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பொங்கல் படத்திலேருந்து காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒரு ஒரு சூப்பரான பாடல். இதோ பொங்கல் படத்திலேருந்து ஒலிக்கும் பாடல். நிலையத்தில் நேரம் 8:46.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பொங்கல் படத்துலேருந்தே ஒரு அற்புதமான பாடல், பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்திலிருந்து சித்ரா முருகன் தினேஷ் விருப்பமாக ஒழித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடத்தை இருக்கு. பாடலை கேட்டு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி பதிவு கொடுக்குறாங்க. நன்றிமா, பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வீட்டில் அடுத்த பாடலாக

திரைக்கான நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி நண்பர் விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல், ஒலிக்கும் பாடல், அதர்மம் படத்திலிருந்து.

திரைக்கால நியூஸில் ஒரு சூப்பரான படம் ஒளித்தது. அதர்மம் படத்திலேருந்து சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி நண்பர் விருப்பத்தில் ஒளித்தது. நண்பர் ஆளக்காணும் அருமையான பாடல். பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட

நெக்ஸ்ட்டில் அடுத்த பாடல், காஞ்சூர் பிள்ளையார் பாடலிருந்து தங்கமணி தங்கவேல் விருப்பமாக சகோதரி இன்று தான் பாடலை பதிவிட்டுக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃபோன் கிடையாது, அவங்க பையன் ஃபோனு பிடிக்கிறான்னு சொல்லிட்டு சித்ரா ஃபோன்லேயே இன்றைக்கி தான் பதிவிட்டுக்கிறாங்க. இன்றைக்கி 10 நாள் 14 ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க நினைச்சி இன்றைக்கி தான் பாடலை பதிவிட்டுக்கிறாங்க. நன்றிம்மா, நிகழ்ச்சியோடு இணைந்து பாடலை பதிவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சின்ன தம்பி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், நிகழ்ச்சியோட அனுஷா சகோதரி நிகழ்ச்சியாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க. போன பாடலுக்கே அந்த பதிவு மிஸ் பண்ணிட்டேன். சகோதரி பாடலும் வரல, நம்ம அமெரிக்கா இருக்கிறாங்களே அந்த சகோதரி பாடலும் வரல. சென்னையிலேருந்து ஒரு சகோதரி பாடல் கேட்டிருந்தாங்க, இப்போ என்ன தெரியல, ஆளே காணும். அந்த சகோதரி பாடலும் இல்லை வரல நிகழ்ச்சியில். ஒரு 4-5 நாளாக அந்த சென்னையிலேருந்து வர பாடலை கேட்பேன், அந்த சகோதரி பாடலும் இல்லை. நிகழ்ச்சியில் எடுத்த பாடலாக அதேமாதிரி சேலம் மாவட்டம் அறிவழமங்கை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாடலும் பதிவிட்டுக்கிறாரு. நன்றி தம்பி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சின்ன தம்பி படத்துலேருந்து தங்கவேல் தங்கமணி தங்கவேல் விருப்பமாக ஒழிக்கும் பாடல்

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. சின்ன தம்பி படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டு சொந்தம் காஞ்சிபுரம் பிள்ளையார் படத்துலேருந்து தங்கமணி தங்கவேல் சௌதரி விருப்பாங்க ஒழித்தது. ஆனால் ஆளை காணும் பாடல் வேட்டையால் நிகழ்ச்சியோட பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நண்பர் நகநூல் கண்ணனையா விருப்பத்தில் பாலும் பழம் படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான பாடல், இப்போ ஒலிக்கும் பாடல். நன்றிகள் ஐயா, ஒரு அருமையான பாடல் தெரிவிக்கு. நன்றி. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்க, இந்த பாடலில் வர வார்த்தை மாதிரி அதை விட பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது.

தங்கவேல் தங்கமணி பாடலை கேட்டு ரொம்ப நன்றி நான் சொல்லிட்டு பதிவு கொடுத்துறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியோட மொத இணைந்து பாடலை பதிவிட்டதுக்கு உங்களுக்கும் நன்றி.

திரைக்கால நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. பாடல் மாற்றி குத்திட்டேன் ஃபஸ்ட்டில் பாடல், ஆனால் ரெண்டு பாடலுமே அற்புதமான பாடல்கள், மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் பாடல். பாலும் பழம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் நங்கநல்லூர் நண்பர் கண்ணனையா விருப்பத்தில் ஒழித்தது. பாடலை கேட்டு பல கோடி நன்றி ஐயா அப்படின்னு சொல்லுகிறார். நன்றி இல்லையா, ஒரு அருமையான பாடத்தை இருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சேலம் மாவட்டம் அறிவழமங்கை விருப்பமாக, இதுவும் ஒரு சூப்பரான பாடல் தான். ஏன் தம்பி இந்த மாதிரி ஒரு சோகமான பாடல்? சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, கண்ணால் உன்னை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வாழ்க்கு தந்தால் என்ன. ஒரு அருமையான பாடல், நன்றி தம்பி, ஒரு சூப்பரான பாடல்.

திரைக்கணேஷில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. இங்கேயும் ஒரு கங்கை படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல். பாடலை விரும்பி கேட்டு சொந்தம் சேலம் மாவட்டம் அறிவழமாக விருப்பமாக ஒலித்தது. நன்றி தம்பி, ஒரு அருமையான மனதுக்கு சுகமான பாடல். ரொம்ப ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு

பதிவும் கொடுத்துக்கிற என்னுடைய விருப்பப்பாடலை வழங்கினதுக்கு மிக்க நன்றிகள் அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நன்றி நன்றி தம்பி. இந்த பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நம்ம நிலைய இயக்குனர் ஐயா விருப்பத்தில் ஒரு சூப்பரான பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது உருவங்கள் மறலாம் படத்துலேருந்து. நான் இது வரைக்கும் அந்த பாடலை கேட்டதே இல்லை. உருவங்கள் மறலாம் வேற பாடல் தான் ஒன்று கேட்டுக்கிறேன். நன்றி இல்லையா, ஒரு அருமையான பாடல் தெரிவு. நம்ம நிலைய இயக்குனர் ஐயா விருப்பத்தில் ஒழித்தது. நன்றி இல்லையா. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி பாடலை ஒழிக்கும் போது கேட்கல போல் அந்த நண்பர், அதனால் ஆகையா மீண்டும் அவர் பாடலை ஒழிக்கிவிட்டு கேட்கலாம்.

திரைக்கிற நேரத்தில் ஒரு சூப்பரான படம் ஒழித்தது. அதர்மம் படத்துலேருந்து சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி நண்பர் விருப்பத்தில் ஒழித்தது. இரண்டாவது முறையாக அவருடைய பாடல் நம்ம வானொலியில் வளம் வந்தது. மகிழ்ச்சி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நான் பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பமாக, குடும்பத்தார் விருப்பமாக ஒழிக்கும் பாடல்

நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. தேன்மொழி சகோதரி, தேன்மொழி முருகன் சகோதரி குடும்பத்தார் விருப்பமாக ஒரு சூப்பரான பாடல் ஒலித்தது. நன்றிமா, ஒரு அருமையான பாடல் தெரிவிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்து பதிவிட்ட பாடல் பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்காக பையா படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒலிக்கும் பாடல், அத்தனை நல்ல உள்ளங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல், நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல்.

திரைக்கான நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழித்த பாடல் பையா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ஒழித்தது. நம்ம சௌரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும், பாடலில் பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்காகவும், நம்ம வானொலி அறிவிப்பாளராகிற ரெண்டு சகோதரிகள் கோசம் இந்த பாடல் அற்புதமாக ஒழித்து சென்றது. மகிழ்ச்சி. பாடலை கேட்டு பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை பெற்றுக்கொள்வது என்றும் உங்களுடன் நல்லசி பரசுராமன். நன்றி, வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.